0: ஓடோ ஒலோயோ தடீதுனா தடீதுனா தாழ்வுறவுல வாங்காங்களே குழு வண்டாய போகிறார் கொழுரா வாடாங்க.
1: Sunset in the west, the sky glows red and the trees blacken to a shadow.